0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பக்கத்திலே தான்
0: சார். உன் பேர் என்ன?
1: பழனி.
0: அது ஊர் பேர்?
1: இல்ல சார், அதான் சார் என் பேரு.
0: என்ன படிச்சிருக்க?
1: மாமா.
0: அப்படி ஒரு படிப்பா?
1: இல்ல சார், WM சொன்னா யூஷுவலா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவீங்க, அதான் டிஃபரெண்டா இருக்கட்டுமே மாமான்னு சொன்னேன்.
0: சரி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார்.
0: வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ.
1: சரி,
0: முதல் நாள் ஆபீஸ்க்கு வர, ஆபீஸ் தீபிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ
1: சார்? முதல் நாள்லயே தீயா? வாட் இஸ் திஸ் சார்?
0: ஷட் அப். ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்குதே சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில்லு கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது, அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படிவழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலை கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட் சார், நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர்.
2: என்ன
1: வயிற்றுச்சலும்? ஏன் வயிற்றுச்சலும்?

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு, ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன், மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாதுங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கயா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு?
3: சுமாரியா, ஆத்தா வையல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
1: இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கூட கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
1: ஐயோ, இப்ப நான் கூட வச்சுக்கணும். சரி ஓகே, கூட வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறையிட்ட டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடைய புடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: ஜரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதமார்க்கு டக் பேக்கு. இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்
3: ஆத்தா. ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டா

0: ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன்.
1: இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
0: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே?
1: என்னது, டாடாவா டொயோட்டாவா லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கிருக்கோம்.
1: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
1: இவன் எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
0: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: 妈。
1: என்னடா ராவுத்தர் பேரா, எங்க போயிட்டு வர?
2: ஒரு ஆடுதான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
1: சந்தைக்கு எதுக்கு?
2: தோல் விற்க போறாங்க.
1: தோல் என்ன விலை?
2: 50 ரூபாய்ங்க.
1: ஆடு?
2: அது 500 ரூபாய்ங்க.
1: தோல் ஆடு. சரி, இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
2: இந்தாங்கண்ணா.
1: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா, ஒரு டீ போடுங்க.
2: என்ன கம்மியா கேப்பாங்க?
1: 250
2: ரூபாய்.
3: முக்கவாசி ஆடு காவாசி நாயே.

0: ஓவரா போச்சு, நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாச்சி கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல வாசி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன்.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு இப்ப வேலை கிடைக்க போகுது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
0: ஏய் இந்தா செல்லம், அம்மு நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாத.
2: ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: என்னடாச்சு கபடி ஆடிக்கிட்டே நடந்து வர?
1: ஏன்டா சொல்ல மாட்டேன், நேத்து நைட் ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா.
0: சரி,
2: அதுல கமல் ராதிய கால்ல நிப்பாட்டிக்கிட்டு கடற்கரையில இப்படி இப்படி நடப்பாரு.
1: அத பாத்துட்டு என் வைஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நடங்கன்டா.
0: நீ நடந்தியா?
1: வேற வழி, அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா, நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சனு ஹால் வீட்டே ரெண்டு சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லையா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்குச்சுடா.
0: யூ ஆர் எ லக்கி ஃபெலோ.

0: தம்பி, நான் யாரு?
1: புறம்போக்கு.
0: ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன்.
1: முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்காரன்.
0: சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்டுல நீ யார்?
1: இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு
1: குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல?
1: சொல்லணும்.
0: சொல்லு
1: வணக்கம்.
0: வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவ. நீ படிச்ச வேணா, நீ நாகரிகம் தெரியாது உனக்கு.
1: வணக்கம். சாரி.
0: ஏய், சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு
1: வரணும். கூப்பிட்டீங்களா?
0: எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது? ஒரு இடத்த வச்ச பழகிச்ச.
1: அப்படி என்ன?
0: பின்ன
1: அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து
0: எப்படி வேணா இப்படி வச்சுக்க? நீ அப்படியே போ.
1: அப்ப வணக்கம்.
0: இனி வணக்கம் கேட்டா வணக்கம் பத்த கொண்டு. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க.

0: அதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில்
1: இருப்பது.
2: நேத்து வர சொல்லி சொல்லி விட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லி விட்டியா? சொல்லி விட்டு இருந்தா என்னப்பா
2: என்ன வந்து நிப்ப?
0: எல்லா என்ன வந்து நின்றுப்பேன்?
2: ஏன் நீ செவ்டா?
0: ஐயோ,
2: பின்ன காது கேட்காட்டி தான் எல்லா என்னையா வந்து நிப்பாங்க? நான் எல்லா என்ன வந்து நிப்ப? நான் என்ன நீ என்ன வந்து நிப்ப?
0: இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
2: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், முள்ள மாறி தரம்,
0: இல்ல ராசா
2: மண்ட கர்வம்,
0: சத்தியமா கிடையாது.
2: பின்ன நான் ஒண்ணு சொன்ன நீ இருக்க வேற ஒண்ணு செய்யற.
0: நீதான்
2: கைய காலான் நினைப்பியே.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா. தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா. நாடு கண்ட பூங்கொடி காடு

0: எஸ் கமன்,
1: வாடா. இது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
2: ப்ளீஸ். தேங்க்யூ சார்.
0: இன்டர்காம்ல பாருங்க.
1: ஆமா.
0: ஜனனி எந்தனை காணணும்?
1: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி எங்களுக்கு, எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் எடுத்து பரஞ்சில?
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பரையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
1: பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இர்ரா, அவங்கெல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இர்ரா. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்பழ ஜாப் ரிசைன் செய்து போயிருந்தா.
3: போயிட்டு
2: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அது அறியில. ஜனனி மாதர் அவ தாமசிச்சிருந்தோ, அவருடைய அச்சனும் நோர்த்த் இந்தியிலு பண்ணு.
2: நோர்த்த் இந்தியா அட்ரஸ்?
3: அது எனக்கு அறியில.
1: ஓமனக்குட்டி. ஓமனே, நைஸ் நேம். நான் பேச பாக்கல, பாத்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே, ஓமனே, ஓமனே.
3: யாரே?
1: ஞான் போறானு, மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு.

0: வண்டி 20 மேல போகாது.
1: இந்த வண்டி 20 ஜாஸ்தியா? 50
0: 20-க்கு 50. இது ரொம்ப அநியாயம்.
1: அநியாயம் என் வாழ்க்கையில் நடந்த விட அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெசாத. மரியாதை 50 கூட இல்ல, 2 டேர்ல காத்த பிடிக்க முடியல. இவனுக்கு கூட சீக்கிரம் கூட
0: சரி மாட்டி விட்டேன்.
1: பிரசாதம் தர மறைச்சு குடியா ஓடு. பஞ்சாப்ல அறி வா வா வா வா வா வா ஓரமா போ, ஓரமா போ, ஓரமா வயிற்றுல வாயா வாயா. சிப்பாட்டு சிப்பா சிப்பாட்டு நீ பல்கா அள்ளிட வேண்டியதாடா. இறக்கிடலாம் டாப்பாவது சோப்பாவது. சிட்டிக்குள்ள லாரி வரப்பலாம் தெரியுமில்ல? யார கட்டியா வந்த நீங்க?
2: வண்டி நிக்காது.
1: என்ன தமிழ் பேசுற?
2: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
1: எல்லா பாஷையும் தெரியுமா? அட பாவி பயல, என்ன ஏமாத்திட்டடா. சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா. சிக்னல்ல யாருமே வண்டி கொஞ்சம் நிறுத்தா.
2: முடியாது.
1: முடியாதா? டேய் ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
2: இனிமே யார் கையில லஞ்சமா துட்டு கேப்பியா? உன்னை விட மாட்டேன்.
1: அதிகாரி கூட பார்க்காம ஒரு நாள் கூட வச்சிருக்கிறாரு.
2: நீ லாரியில ஏற மாட்டேன், லாரி தான் உன் மேலே ஏறும்.
1: 200 ரூபா கேட்டதுக்கு ஒரு நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரி சப்பாத்திய பிழையற மாதிரியா பிழைஞ்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்ற தவிர ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். ஆமா இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தே காணா, எங்க பார்த்தாலும்
3: புகையிலையா
1: வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். ஏயா எரிச்சல கிளப்புற?
3: அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற?
1: சுடுகாரா எங்க? என்னையா சொல்ற? ஐயோ அம்மாடி, யோ கூட்டி போயிருக்கா? எங்கடா போன? அத்தீ வந்தவே யாரும் தெரியலையே. ரொம்ப பயமுறுத்துறாங்களே ஐயா. காலையில அடி, ராத்திரி சுடுகாடு. அப்பா நான் என்ன பண்ணுவேன்?

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுக்கு அது சொட்ட இது நொட்டேன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம், அப்புறம் தூக்கிப்பட்டு நெஞ்சில முடிச்சுக்க.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிழிஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேலாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச
1: வேண்டியதானே.
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா கூட சொத்த நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
0: யாருக்கிட்ட? என்ன பண்ணி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? ஏன் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
2: நீ படுற படிடா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கப்படுற கொய்யா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கப்படுற.
0: இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்ன இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போட.
0: அது சரிங்க. சொத்து நான் படிச்சா என் சொத்து.
2: என்ன பெண்ணாத்தின்னு
0: பேசுறேன்?

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: ஏதா புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்ன பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல.
1: ம்,
0: இல்லனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்ச போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ளெல்லாம் இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

இருக்கு பருப்பிருக்கு ஆக்க முடியல, அடுப்பிருக்கு நெருப்பிருக்கு சேர்க்க முடியல, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்க முடியல.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, நம்ம ஒரு சிங்காரி.

0: பிச்சமணி, பிச்சமணி,
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஐ வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐ வேணு,
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாருன்னு?
1: கிடையாது.
3: இது கொஞ்சம் ஓவரா தோணல. பிச்சு பாயே தரடா.
1: என்னது?
3: சக்கரை.
1: இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறதுலாம் ஒன்னி திருநாவுக்கரசுல வச்சுக்கணும். ஏன் கிட்ட வச்சுக்கூடாது?
3: நல்ல வேலை கிடைச்சு.
1: வரீங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரிஞ்சன்னு சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரிஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ. யாய் வேணும் கச்சு.
3: அது
1: விடுங்கண்ணா, ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட்ரா, போடா புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏ துணி ஏங்கட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரமாயி போச்சு. எர்ரா வட்டிய எர்ரா எடு எடு எடு அக்கிரகாரத்தை அவாய்ட் பண்ணு. ஐ அம் கோயிங் டு சென்னை.

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா, மம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனே அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப வந்துட்டான்
0: அழுகுறியா? இவ்வளவு ஒண்ணுமண்ணா பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்டு இருக்கிறார். அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தினால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டே போட்டுறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டே போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தர.
1: பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா, என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாய கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்க, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ, பேண்ட கழறேன் போயா?
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நானும்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு. இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: பிளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோ
0: இது? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
1: என்ன இங்க ஒரே சத்தம்?
0: கலாட்டா ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு
3: ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது,
0: மாப்பிளைங்க

0: ஒடியா ஒடியா ஒடியா ஒடியா ஒடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறி.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
2: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருக வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களும் மாறிக்கிட்டோம்.
2: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீல கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாதயா, இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அசத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
2: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு, நீ பெரிய நடிகனாக
3: போறேன். கேட்க மாட்டாங்க.
2: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்டடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே
0: தெரியுது. பெத்து போட்ட நேரம் அப்படி
2: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குளச்சி அடிக்கலாம்டா. அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
0: என்னடா
2: பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட. ஏன்டா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல்.
3: மரியாதை
2: இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்ச.
3: என்ன
2: கண்ட வருது? ஆஹா மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல இங்க நிக்க கூடாதா சாமி?
4: சதாம் ஹுசேன் இல்லங்க.
2: சதாம் ஹுசேன் எவன் சொன்னா? எங்க ஆத்தாளுக்கு பேர வைக்கல போப்பா.
4: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரஸ் போடக்கூடாது சொல்லிருக்கல்ல.
2: தமிழ்நாடு கிடையாது இந்தியா. இந்த பாரு
4: போகாத,
2: நின்னா செருப்பு மேல வளர்ந்துருமே.
4: நல்லா இருக்கியா? ஏயா கழட்டுறது அன்றவரா? இந்த ஐயா செருப்பு எடுத்துட்டு போயா?
2: செருப்பை எடுத்து குடுக்கிறியா? எரியறான் எவனுக்கா தெரியும்?
4: நில்லுன்ற இல்ல.
2: இந்த பாரு நல்ல மனுஷ மாதிரி நடிக்காத. ஐயோ இறங்கின பச்சிலேயே ஏத்தி விடாஜிரே. ஏய் எவ்வளவு ஆண்டியா நல்லவள, எனக்கு தெரியாதவங்க கட்டி போட்டு வந்தேன்.

0: சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: இன்டர்வியூ போனோம், ஆட்டோ வருமா?
2: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
1: ஓவர் நக்கல் பர்ச்சியா இருக்கிற.
2: சரி, எங்க போனோம்?
1: மவுண்ட் ரோடுக்கு தான்.
2: கிண்டின தான் வருவேன்.
1: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்.
2: ஆட்டோ தான் அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
1: தேங்க்யூ சார்.
2: லக்கேஜ் கிதா?
3: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
2: பேஸ்ட் லக்கேஜ் போப்பா. வாரத்துக்கு 80 ரூபா ஆகும், மீட்டர் மேல 10 ரூபா கூட.
1: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
2: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
1: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
2: நோ மென்ஷன் சார்.
1: டான் கியூ?
2: நோ மென்ஷன் சார்.
1: நோ மென்ஷனா? இது தேங்க் கியூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
2: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிச்சு.
1: எனக்கு எல்லாமே பிச்சிக்குச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். அமாரா தேஷ் ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்ப்பா.
2: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
1: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தல எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
2: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
1: கரும சீக்கிரம் போய் இருந்துச்சு வா. வண்டி கொஞ்சம் தூக்குன மாதிரி போகுது. ஒருவேளை ஜெமினி பிரிட்ஜ் மேல ஏறாம போல இருக்குது. என்னது இது? ரொம்ப நேரமா இந்த வாக்குலயே போய்கிட்டு இருக்குது. ஜெமினி பிரிட்ஜ் என்ன அவ்வளவு நேரமா இருக்குது? எதுக்கும் செக் பண்ணிடலாம். ஐயோ, என்னங்க இது? ஆட்டோ எஸ்எல்வி ராக்கெட் மாதிரி இப்படி போயிட்டு இருக்குது.
4: இன்டர்வியூ
1: போச்சு.

0: மனப்பாடங்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே.

0: உடமகிரா துரவ வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாரா அனல் பறக்கும்.

சூட்டுக்கண்ணா, அந்த சூட்டுக்கண்ணா வந்தரு சூட்டுக்கண்ணா, இப்போது சூட்டு அந்த சூட்டுக்கண்ணா.

0: ஆரம்பிச்சிட்டாண்டா.
1: I am flying in the right. I am strong. Hey! I pay money. Complain warden.
0: என்ன வேணும்?
1: Wood chutney.
0: Chutney.
1: Hey!
2: Thanks sir.
1: Chutney எங்க மேன் வைக்கிற?
0: எங்க வைக்கணும்?
1: இட்லிக்கு பக்கத்துல வந்து வைக்கணும். ஃபூல்.
0: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
1: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
0: ஓ, I am sorry.
1: Hey! You. I fool at the idiot at the fool at the ass. Stop.
0: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார். என்னுடைய VIP கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காரு. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. Get out.
1: What?
0: Out. Mitsubishi.
3: Hitachi, Hitachi.
0: வந்தாச்சு.
3: Oh my god.
0: It's a small magic. Have it.
3: Thank you.
0: It's all right. இவ்வளவு நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்ட்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ.
3: என்னுடைய
1: பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட்? ஐ டோன்ட் வரி. வை ஆர் யூ கிரைங்? லீவ் இட். பி ஹாப்பி. கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன்.
4: என்னடா?
1: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேல் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சாய். ஹே மணி கம் டுடே கோட் டுமாரோயா. ஜெல்லி பீப்பிள்ஸ். இவ்வளவு பெரிய கோடிசர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
5: சிந்தாம ஒத்து பாய். எங்க பறிங்க பறிங்க. ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஐயோ அட பாவிரா. ஐயோ.
1: அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தா தான் எங்க வீட்டுல அடுப்பறியும். எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தான் புரோக்கராம். இந்த 50 காசுக்குறா எக்கடா போ, எக்கடா போ, எக்கடா.
4: உண்மை நினைச்ச சிரிச்ச.
1: I am your best friend. Please ya.
4: சொல்ல மாட்டேன். கண்டி பண்ணு.
1: Thank you.
0: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே. மனசு மாறிடுவாளோ.
3: இது வேஸ்ட்.
0: மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க?
0: ஐயோ, அவன் டுபா குடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: டிஸ்டர்ப பண்ணாத. நீங்க சொல்லுங்க.
1: ப்ரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது. ஹாய் மேன், ஐம் ஹியர்.
0: ஒன் செகண்ட்.
1: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்?
3: ஓ காட், வாட் எ கிரேட் ஃபேமிலி.
1: ஐயா,
3: கீப் திஸ் ஃப்ளவர்.
1: தேங்க் யூ.
3: வி மீட் சம் டைம்.
1: ஓகே,
3: பை.
1: சிங் இன் தி ராய். ஐ ஆம் ஃபைன் இன் தி ராய்.
2: பாப்பா.
1: Song in the rain. I am from in the rain. Sing.

சரி சரி சரி கம பசனி சரி நீரி சொதனி நீ தர பப்பம் மமத சரி சரி மகசதா மகசதா மகசதா பதசதா சக சகப கபத பதச

0: குழந்தைய குடுத்துட்டு போங்க.
1: எதுக்கு?
2: அந்த போர்டில் என்ன எழுதி படிச்சு பாருங்க.
3: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
2: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல விழுந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா
4: ஒரு வேலை
0: கிடைக்காதவன்டிக்கு ஆயிரம் இருக்கும் போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த
5: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியில் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய
4: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதிருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம் சொல்றிய?
6: இது உண்டியல்
4: தான். நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
0: ஆமா.
4: ராம்கி திவ்யா உண்ணி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
0: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு
4: சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
5: முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது.
0: சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
4: நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில. இப்ப என்ன சொல்றேன்?
0: தலைக்கு மேல குவாட்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
4: நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா?

0: சகோதர போய் படுத்து பார்.
1: ஐயா
0: என்ன கத்துற?
1: ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகியும் இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்லத்தாங்க, எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா ஐயா ஐயா
0: என்ன
1: படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே?
0: பாத்தியா நல்ல வேலை கண்ட கழுதியை போய் பாத்துருப்ப, நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
1: தங்கப்ப தக்கம்
0: நிற்கிறா ஏண்டா சுத்தி சுத்தி வந்துருக்கிற?
1: இருக்கு இருக்கு இருக்கு. நான் சொல்ற கிழக்கு இருக்கு, நான் சொல்ற கிழக்கு. அதுல நடிகை திருங்க சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர்எஸ் தானே சோடி
0: அவட.
1: அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பாக்கல நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு.
0: அங்க என்ன பச்சிருக்கிற? அங்க யாரா இருக்க?
1: யாரும் இல்ல.
0: அப்புறம் என்ன சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்தா என்ன கேனியனடா?
1: இல்லையா
0: என்ன முட்டாளா? இப்படிதான் கேப்பிங்க தெரிஞ்சுதான்.
1: தங்கப்பதக்கம் எப்படி
0: பெரிய நாட்டாமியா இங்க என்ன
2: நடக்கு
0: தெரியுமா? வந்த
1: வெளிய
0: சொல்லக்கூடாது.
1: இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டி சொல்ல மாட்டேன். இது மாதிரி தமிழ சத்தியம்.
0: சரி போமா.
1: ஓ தங்கப்ப தக்கம்
0: ஆதி
1: போச்சு
0: போஸ்டர் அடிச்ச முட்டாளா.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழது, வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும், காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
1: தேர்வு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம் ராஜா கைய

0: போட மாட்டேன்.
1: நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்லை.

0: கண்ணு சுத்தமா தெரியலையே, நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க நர்ஸ், ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீதான் ஐ விட்னஸ்.
0: என்னது ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐ விட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுவுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா.
3: ஐயோ, பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசிர் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா, தண்ணி நினைச்சு தாடா ஊத்துறே, கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

0: என்ன பண்ற?
1: என்ன செய்ய வேற
0: செய்யறேன். ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் என்ன
1: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனால
2: விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க?
0: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
2: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
3: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வந்தாரு தெரியுமா?
2: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
3: நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க.
1: புறத்த தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க?
3: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த புறத்தை இழுத்து போட்டு வந்துடுறோங்க.
2: Get lost.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ண.
0: என் பேர் முத்துராஜலட்சுமி. உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கியா?
1: நீ வேற கை குட்டிலிருந்து எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்ச துண்டை கேக்குற.
0: அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும்.
1: ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது?
0: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான்.
1: ஏ
0: ஆனா எவன்பா விரல மாட்டிட்டா சிங்கம் மாதிரி?
1: அதான
4: தொழிலதிபர் அவர்களே,
0: தொழிலதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினி கொடுங்கடா. அதான் நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
4: சாமி தேவி அவர்களே, வருக வருக.
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
1: வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
0: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
1: ஐயோ,
0: ஆனதாகி போச்சு, விடு. துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடு.
1: நான் வர மாட்டேன்.
0: நல்ல நேரம் பார்த்து
1: நான் வர
0: மாட்டேன். கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி துத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க.
1: இந்த பக்கம்
0: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல இருக்கப்போ.
1: அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க.
0: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட
3: சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
2: ஷட் அப்.
1: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம்.
2: இத வாங்கிங்க.
3: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
0: திண்டாங்க. போப்பா போதா. என்னப்பா ஓ வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதலாம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: என்ன மாப்பிள, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகி ஓடுறேன்.
1: இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான் வெளியே.
0: இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்.
2: இப்ப டிராஃபிக் பாஸ்ல சாவித்தன் போறான். யாரா இவன்?
0: ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்?
0: நோ நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லம்மா என்ன பிபி ன்னு கூப்பிடுவா.
2: செல்லம்மாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகுறீங்களா?
0: கலாய்ச்சிட்டாராமா.
2: அம்புஜம் பத்மநாபன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு தி பாயிண்ட், மாப்பிள, உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க எங்க ஆத்துக்கு பிரேக்பாஸ்டுக்கு வரே, சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களாம் உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாத்தி முகூர்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அப்ப நான்
2: கிளம்புறேன்
0: மாப்பிள. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்.
2: என்ன? சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா? குச்சி வச்சு குத்தணுமா?
0: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டுருக்கோம். பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. என்ன பாக்குறாள் மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்.
3: அம்புச்சவருக்கா மறக்காதீங்க.

0: என்ன மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்கு வந்துட்டே இருக்கு.
1: இப்ப என்னடா பண்றது?
2: ஹாய் டார்லிங்,
3: வர ஆனி மாசம் 20-ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், 9-10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு 2-3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
0: இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
3: என்ன பிரதர் மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
0: நக்கிட்டு போ.

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் மனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க அடிக்கடிங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பாண்டி வா, இப்ப ஊத்துங்கடா. பக்கோடா கேக்குறான்.

0: ஏண்டா அரியானா லாட்டி அடிச்சிருக்க, பணம் வாங்குறக்கு அரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே குடுப்பாங்களே,
0: அவ்வளவு வசதி பண்ணுறாங்க.
1: அவ்வளவு 500 ரூபாய் தரல
2: சிங்காரம், அவசரமா ஒன்னதாம தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு
2: சேவிங் பண்ணதா?
0: சொல்றான்
1: யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற?
1: போடா அதான் சொல்றாருல்ல,
0: போடாங்கிற லொல்லு பண்றான் பாரு.
1: அண்ணா இந்த பெட்டி இருக்கிறதுனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இதை தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க.
0: போடா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க.
1: அண்ணா இனிமே உங்க தைரிய வேற குடுங்க.
0: ஒரு மட்டும்
3: என்னடா வாங்க என்ன சம்சாரம் ஏடி பண்ணிட்டு இருக்க என் தலையை எழுத்து கிழிஞ்சு துணியை தச்சுக்கிட்டு இருக்க இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்டக்கூடாது இனி கட்டு போறது பட்டு புடவை பாரின் புடவைதான் ஐயோ ஐயோ ஐயோ ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது.
4: என்ன
5: விஷயம் சொல்லுங்க?
3: அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி.
5: கடவுள் கண்ண திறந்து பாருங்க.
3: கடவுள் கண்ண திறக்கலடி, அரியானா லாட்டரி சீட் கண்ண திறந்துருச்சுடி.
1: என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க?
3: கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன விலைன்னு
1: கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே.
3: சரி, இந்த தெருவாத என்ன விலை
1: வாங்கலாம்னே.
3: ஐயோ, இப்போ எதையாவது வாங்கி ஆகணும் மேடம்.
1: அந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க?
3: என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா.
1: அண்ணே, அப்படி எனக்கு சிங்கிள் ரூம்.
3: பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
3: ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏன் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்க தான்.
3: ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க.
5: ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
3: ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உன் உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
5: ஞாபகம் வந்துடுச்சு.
3: எங்க?
5: வீட்டுக்குள்ளது
3: அதுக்குள்ளதான் சொரிய வச்சியா?
5: ஆமாங்க. அது எங்க எங்க அந்த பொட்டி?
3: ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னி அடச்சே கொண்டாங்க. அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள பொட்டி புடி போட்டாடி. இது பாவம் பையன்.
5: ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?
3: எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா, ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.

0: என்னங்க மச்சான் அது விறகு விறகா வச்சிருக்காங்க?
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியருக்கு வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறுடி.
0: அது எனத்துக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராப்பு தலை கேட்டு பாப்போம். இந்த கிராப்பு தலை, திஸ் வேர் கம் டவுன், கம் டவுன், கம் டவுன். பாத்தியா நம்ம இங்கிலீஷ், திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது?
2: இஃப் யூ ஈட் திஸ், இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே, இந்த கிராப்பு
1: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
1: ஒரு வாரத்துக்கு இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்க நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:30 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல, நல்ல சங்கம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலன் என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக, அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமல சொல்றது கரெக்ட் தான், போட்டிய போடுறேன்.
1: போடு போடு, செட் ஆப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி?
3: பிச்சை ராசி அன்பர்களே,
1: டே அது ஏன் ராசி தாண்டா?
3: இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நண்பர்கள் சொல்வதை கேட்கணும்.
2: கேட்டுக்க.
3: ரெண்டு இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறதால வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போகணும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண் லாரி, உப்பு லாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதி யோகம் உண்டாகும்.
0: வேணாண்டி வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி, நீ ஷூ கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: இன்டர்வியூக்கு
1: போட்டு போனா லக்குன்னு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ டேய், இதை எடுத்தாதான்டா மானக்கேடு. இதையும் எடுத்தாரா?
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேற திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு நம்ம எல்லாத்தையும் அழுகுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்திருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டனே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்றேனே பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பினு இருப்பேன், அவன் தான் சொல்றான உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளையடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

0: ஓனர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
2: பாலபத்திர ஓனாண்டி
1: வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி.
3: எனதருமை 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
2: அமைச்சரே,
4: மன்னா,
2: இந்த லகட பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்?
3: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
3: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
1: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
3: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
3: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்?
5: உனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
3: எப்போது திட்டினேன்?
5: உழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
3: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
5: மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாறி என்றாயே.
3: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளல் நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன்.
1: முடிச்சவிக்கி,
3: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
5: மூடா என்றாயே.
3: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கு,
3: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
2: வேற என்ன சொன்னான்? அமைச்சர்
1: என்ன,
2: இந்த முறை மாட்டுவான்.
1: என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
3: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
3: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு.
3: மன்னா,
1: என்ன
3: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
1: தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடுங்க.
3: இது அநியாயம்,
1: அக்கிரமம். எனக்கு இது நியாயமா?
3: ஆசகம்.
1: நன்றாக தூவுங்கள்.

Mac.

0: யாருக்குன்னா என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே, வாங்க கொடையில போயிடலாம்.
0: மலையில என்னடா ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், போயேண்டா.
1: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லி இருக்காங்க.
0: விட்டுரும் டிவியில சொல்லிட்டாங்க, போயேண்டா.
1: நீங்க வராம நான் போக மாட்டேன்.
0: ஏடா இப்படி அடம்பிடிக்கிற,
1: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா?
0: இது வரைக்கும் எதுவும் ஆகல.
1: இனிமேல ஒண்ணு ஆகாது, அப்படியே சாஞ்சுக்குங்க.
0: புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா.
1: மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா. ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
0: டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு தான் பிரியமா பேசலாம். ஆனா நீ யாரு எவன்னே தெரியல, இவ்வளவு பாசமா குடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு.
1: நல்லா இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அதுல நீங்க கால வச்சீங்க தீஞ்சி போயிருவீங்க.
0: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், என்ன குடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றிய. நீ நல்லா இருப்பியாடா?
1: நீங்க தாய்க்கு தலைப்புள்ளையா
0: இல்ல வால் பிள்ளை? ஏன் கேக்குற?
1: இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளைக்கு கண்ணு போயிரும் சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான்.
0: எதுல ஐதீகம்? டேய் மின்னலுக்கு என்ன 6 அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு. ஏன் ரெண்டாவது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா அது? இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேல படுது.
1: முன்னோர்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? முன்னோர்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன மிருகமாயிருவேன்.
0: நீதான் ஆல்ரெடி ஆயிட்டியடா. டேய் கொடையில வா, கொடையில வாடு, கொடகோட குடைச்சியடா. உன்ன நம்பி வந்தடா, இப்படி அநியாயமா தண்ணியில நிறைய விட்டியடா. உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

0: வந்ததே லேட். இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் ஒஸ்திவேலன் போலீஸ் ஃபோர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு
3: சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறை எல்லாம் பிறக்கி போட்டு 1 லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சே டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க. அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க.
1: இல்ல கேவலமானவன் சொன்னவனதான் ஞாபகம் வருது.
2: வணக்கம்.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
4: பட்டபாளைய போய் சொல்லுங்களே சார். உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மாலை மாதிரி நிக்கிறேன் சார்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணாயின்சே. தோ இவங்க ரெண்டு பேர் வேணா கொடுங்க. இதுக்கு அப்புறம் இவங்க திருடன ஓடி துரத்தி புடிச்சலாம் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீழ் புடிச்சு வேணா வாங்கலாம்
4: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிறப்போது
0: அதான் அவார்டு வாங்கிட்டல. அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிகிற பை பாடையா பரலோகம் போயிட போற?
4: ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார்.
0: இன்சு இவன் அடங்க மாட்டான். இன்னொரு கையில சுட்டுருங்க. இன்சு
4: நோ நோ நோ. நீங்க சாதாரண போலீஸ் இல்ல சார், வஸ்தி போலீஸ் சார்.
5: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

பண்றோம்

0: தலைசிறந்த எழுத்தாளர் பைரான் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்குமொழியிலே திட்டுற? என் மேல கோவமா?
0: ஆமா கோவம் தான்.
1: எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கரகம் சமயத்துல கால வாரி விட்டுடுது. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போராத காலம்? என்ன மன்னிச்சுக்க.
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறதும் அப்புறம் மன்னிப்புங்கிறதும்.
1: அதோட ஏமா எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேட்கறான்.
0: எதுக்காக விஷயத்த மறைக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒன்னும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து
1: தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையோ நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே. என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட சரிதான் போங்க, ஏன் வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானே சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா நான் சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றத கேளு. அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்ன பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
0: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
1: அடாடாடாடா, நான் சொல்றத கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல.

0: எனத்துக்கோண்ணா எதுக்கோண்ணா சின்ன புள்ளனா பச்சை புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்க படுத்துக்கிட்டேன்.
1: வேறு வேலை உனக்கு இல்லையே என்னை கொஞ்சம் கா

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
3: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும் போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
4: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க, சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, டிரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி
2: கேப்ப. ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
2: ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன்.
1: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிடுறீங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன், போடான்ட்டு வந்துட்டோம்ல.
2: உடைக்கிறதுக்கு வக்கில் இல்ல, இது கோவம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்?
1: வேற வாசம் அடிக்குது.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: எவ்வளவுவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு 150 ரூபாய் தான். நீ 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க.
1: மணி
0: பையனிய சொல்லு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை பாருன்னு டாடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, சின்ன பையங்க வேண்டாங்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
2: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
3: மாப்பிளைக்கு மாலையை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
4: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாதன், போங்க
4: போங்க போங்க போங்க போங்க போங்க.
2: ஹலோ அங்கிள்,
4: வாங்கம்மா
5: போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா.
4: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு
5: இருக்க. உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
4: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
4: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
4: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா இங்க.
0: வயல் அறுப்புல நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
4: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஏய் இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டி போய் மேல தங்கவே.
5: நான் பாத்துக்கறேன். பேக் பண்ணுங்க சார்.
0: சார் விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
5: எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்றீங்க? எப்படி
0: அது பார்த்தாலே தெரிது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
5: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு
0: தெரியுது. ஐயோ
5: தெரியுது சார், கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சா சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட்.
5: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
5: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழா?
5: ஆமா
0: Tamil asalna well, how to say in Tamil exactly? I don't know how to
5: Tamile varalaye
0: vela illadavannu solalam.
5: Vela illen solradhukku ivula bandava? Appa vela kedachiruchna ivula banda kaatuvani?
0: Adu kedaikira velaye porthu
5: niruthu. Pidi pakka, unakku romba mela irukku, po pogiralla varra. Enna look?
0: Neenga thane paarundinga.
5: Maradi varra.
0: ஓய் அவளை இந்த முஞ்ச பார்க்க முடியாது.

0: சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு மாற எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும்
1: என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா
0: நமக்கு தெரியாது ஜப்பானா ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா
1: ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா
0: சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க
1: பாகா என்னது எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது டே முருசாமி இந்தியாவிலேயே ஒரு பையன் கை நீட்டி அடிச்சது இல்ல ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க
0: வச்சுட்டேன் ஜப்பான்ல பிறந்த அவனே இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான் நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு விடுவியா
1: விடுற ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கிட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா
2: ஒன்னு
1: விடுங்க
2: நாலு பேர்
0: பாக்க போறாங்க

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kunduvile. Na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கள யாரமா உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All are my husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்த எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெட்ரோல் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே.
5: Wait, your quota next year, March 15th.

0: இங்க இருக்கீங்க. ஒண்ணு
1: யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யார் ராணிக்கு?
0: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்னே. பையன் கொஞ்சம்
1: வச்சீங்கண்ணே. என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற? நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே. இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: இவன் யாரா? நான் தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்து சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள் நீதானா?
2: என்ன
1: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா?
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயட. அந்த மாதிரி எல்லாம் யாரையும் நம்பாதரா? ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: இது என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: கஞ்சாவா?
3: எத்தனை
1: நாளா நடக்குதா?
2: அண்ணன் ரெண்டு வருஷமும் இங்க உட்காந்தா விக்கிறாரு.
1: நான் வித்துல நீ எப்படா பாத்த?
2: இங்க இருந்தாலும் சும்மா இருக்க போறீங்க, அங்க வந்தாலும் சும்மா இருக்க போறீங்க. ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி போனேன். வாங்க.

0: என்ன கொடிக்காதீங்க, நீ கூறு கட்டணமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாத்துப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்றுக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாத்துப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னு என்ன செஞ்சிருப்பேன்?
1: அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன்.
0: எது பிடிக்கலன்னா அப்ப இந்த தமிழ் வாசிக்க உனக்கு பிடிக்கலங்கறியா?
1: அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க நான் தூங்கணும்.
0: நான் வாசிச்சு நீ தூங்கவா, நான் இந்த தாராஜா தமிழ்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது
1: அடிக்காதீங்கண்ணே.
0: செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா?
1: எது
0: தப்புனையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உப்புரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது.
1: ஐயோ பாவம்,
0: பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ.
1: அப்ப என்ன மாடு கிடைக்கலா?
0: என்ன மனுஷன் ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேதை வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான்.
2: ஆஹ், நான் வரேன்.
0: எங்க போற?
2: ஐயோ,
0: போகும்போதே எங்க போறேன் கேக்குறீங்களே? போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது.
2: நான் போய் ஒரு கச்சேரி
0: பேசுறது. கச்சேரியில நான் தானே பேசுவேன், நீங்க என்ன?
2: நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசுவேன்டா, அதுக்கு ரேட்டே தனி. ஐயய்யா, ஏனே தவுலாது
0: பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா?
2: விட்டா அப்புறத்தை பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடுங்க. ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதசியா தூங்குறான்.
0: என்னது நாதசா?
2: அதான் நாகசுரம்னே.
0: ஓ, சாட்ல சொல்றியா?
2: ஆமா.
0: என்ன வர வர நீ ரொம்ப சாட்கெட்ல போற?
2: அப்படி ஆயிடுச்சுனே, அவ்வளவுன்னு பேசாம வார பிடிங்க.
0: வாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும்.

0: மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு ஓடணும் தானே நீயே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
1: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே நிக்க வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
0: இவன நான் கூப்பிட மாட்டேன். இவன அப்படியே போச்சு.
2: ஏப்பா போயப்பா, அப்புறம் பம்புறேன்.
3: நான் ஏயா வெளியில போனோம்.
2: சரி வாய உள்ள
3: வரையன். இந்த பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. வேற யாராவது என்னை திட்டாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னை அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நான் இவட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள. ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள.
4: குழம்பு ஊத்துறது இல்லையா?
3: இல்லையப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
4: கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார்.
0: முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு.
4: தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா அவருக்கு வைக்கா, கறி சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு செத்து போய் வந்திருக்காரு.
5: சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க, பல்லு போயிரும்.
6: மாப்பிள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது என்னது?
7: கோழி?
6: இது இல்லையப்பா, சேவக்காரன்ல கோடு போட்டு சட்டை போட்டுருதுல அது.
7: கொஞ்ச
5: நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.

0: விஞ்ஞான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: You know what? Guess who's back? We back, baby.

0: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனிக்கு முன்னாலயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டை வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால எடுத்த முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா?
3: ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல, போற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானு போல் இருக்குது.
3: வாரக்கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானா? நான் வீட்டிலேயே இருந்து போறேன், என்ன
3: விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
3: மிஸ்டர், என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
5: சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார்
6: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
1: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? நாலு வேளையும் சாப்பிட்டு போறேன்.
6: ஆ வா ஐயா, வாங்க.
2: விடுப்பா, எங்கயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
3: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
2: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க குடுடா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிக வயிற்று அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக வயிறு சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
6: அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ,
2: இத போடா. ஏய் மைக், ஏய் புரியுது பண்ண ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழுங்கி திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
7: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம
2: போயிடும். தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாரா?

0: கோழி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். அது என்னுடைய எல்லா படத்திலையும் வரும்.
1: அப்ப அதே கோழியா?
0: அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. கம் ஆன் ரெடி டேக்.
1: ஏன் தான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன்?
0: என்ன மேம் சொல்ற?
1: இல்ல டயலாக் பாத்து.
0: அது அது அது ரெடி ரெடி ரெடி டேக் டேக் டேக். சார், ஹீரோயின் கோழி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறேன். இந்தியாவில் இது வரைக்கும் எவனும் எடுத்தது இல்ல. ஏய் ஏய், யாருப்பா அது ஃபீல்டுக்குள்ள ஒரு ஃபைட்டர் வந்து நிக்கிறாரே
2: சார், அவர்தான் சார் இந்த வீட்டுக்காரர்.
0: ஓ அவரா சார்?
3: ஆ
4: ஃபீல்டு கிளியர்.
3: பீக்கியாவா? பீக்கியா பீக்கியா.
4: உள்ளமா?
3: ஓ உள்ள போன். தமிழ்ல சொல்றது விட்டு ஏன் ஹிந்தில சொல்றீங்க?
4: உள்ள பாப்பா.
3: ஆமா, உங்க படத்துல யார் ஹீரோயினி?
4: உள்ள போயா.
0: என்னமா ரெடியா?
1: ரெடி சார்.
0: ஷாட் கேமரா. அச்சே
3: என்ன
0: கவனிக்கிறீங்க?

0: ஆகா ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய் வந்து சீன் சொல்லுப்பா.
1: ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படுற மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க.
2: இதே சீன் தானே போன படத்துல எடுத்தீங்க?
0: எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர்,

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னது கையில
1: காப்பி
0: இந்தாங்க
1: குடிச்சு சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலா தான் குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா? நீ குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க குடுத்தேன்.
0: என்னடா முதலே சொல்ல?
1: நீ முதலே காக்கல இல்ல.
0: பெரிய மனுஷன் பேசிட்டு மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரோம்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணணும்.
1: துபாக்கூரா? அது நீ அது துபாக்கர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி துபாக்கர் தெரியாதா?
2: ஐயோ, துபாக்கூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் துபாக்கூர்.
1: இது புழுகிறது.
2: தட் இஸ் ஓல்டு ஃபேஷன். துபாக்கூர் டக்காட்டி சில்பான்ஸ்.

0: அம்மணியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மணி என்ன பண்ணு?
1: என்ன மாப்பிள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மணி என்ன பண்ணு கேக்குற? அம்மணி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சாது.
0: நீங்க
2: எனக்கு மேட்சா இருக்கட்டும். என் பொண்டாடி வாங்கினாலுங்க என்னையா? நீ தான் தாடி வச்சிருக்கானா? நாயின் தாடி வச்சிருக்குது. எல்லாம் யூனிஃபார்ம் அடையிறீங்களா?
3: ஹாய் ஹாய் வணக்கம். என்னதே நீங்களும் ஜாகிங் வரீங்க போல இருக்கு.
2: இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. தாமி அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம். யாருது?
2: மை டாட்டர்.
3: ஓ, யுவர் டாட்டர்.
2: யா.
3: ஹோ ஸ்வீட்டி லாலிபாப். பரவாயில்லையே, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ட்ரிம்மா வச்சிருக்காங்க.
2: பெரிய
4: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க?

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நெதச்ச